ஐ மிஸ்டர் டான் முக்கியலைன ஐ சொன்னா சொன்னா சொட்டுவா லமாரா லேஷின் சமரசாக்கு அனி பர் அவர் வாம்பீரி அசோசுவேன் லேயிரா வான்சுவும் அவர் குயிவேனி குயலிஸ் பாஸ்லாம் செலாம் why lo nwanyani banga ngupfuleli case ani ari avari kuyiveni hikuya hi leswi va swi hlamuselaka loko lowun'wani va n'wi pfulela case yo yiva if mpela a ku ri ku yiviweni lava nga kumiwa kona na munghana wa yena